கர்நாடிக் காம்போசிஷன் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இன் கதன குதூகலம் ராகம் பிளேட் ஆன் த கிட்டார் பை ஆர் பிரசன்னா. நெக்ஸ்ட் இஸ் எ லெஜண்ட் ஆஃப் த பாஸ்ட் ஃப்ரம் தார்வாட் கர்நாடகா அண்ட் ஹி வாஸ் அ கயால் எக்ஸ்பனண்ட் ஆஃப் த ஜெய்ப்பூர் அட்ரோலி கரானா பண்டிட் மல்லிகார்ஜுன் மன்சூர். Just like the Tanjavur district in Tamil Nadu on the Kaveri Delta, Dharwad in Karnataka is where so many stalwarts of Hindustani music have come from. So you can now listen to Pandit Mallikarjun Mansur sing Rag Gaud Malhar.